வானொலி அம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உடன் கடைந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 819 கிலோஸ் மதிலைகளில் வியாழக்கிழமைதோறும் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மங்கையாரோடு எனும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவாறே வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதிக்கு தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகண்ட நன்னாள். அன்றைக்கு வைகாசி விசாக திருநாள். எனவே இந்த வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு நமது நாட்டில் ஆண்டுதோறும் சில திருக்கோயில்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாய் நடைபெறும். எனவே இதை நீத்தி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் அவர்களின் அவதார தினமாக மிகவும் புனிதமாக கருதப்படும் நாள். தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பது ஆன்மீக பலன்களையும் மன அமைதியையும் தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்.

ஏறுமையில் எரிவிளை ஆடு முகமொன்றை, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்றை, கூறுமடி யார்கள் வினை தெற்கும் முகமொன்றை, குன்றுருவர் வேல்பாங்கி நின்ற முகமொன்றை, மாறுபடு சூரரை வதித்த முகமொன்றை, வள்ளியே மனம் புணர வந்த முகமொன்றை, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆடியருணாசல அமர்ந்த பெருமாளை. ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான். சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான். உன் திருப்புகளை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் திரு வைப்பது உன் ஒரு முகம்தான். கிளஞ்ச மலையை உருவும் படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான். உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அடித்ததும் உன் ஒரு முகம்தான். வள்ளியே திருமணம் செய்து கொள்ள விடைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு முகம்தான். அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும். தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் விற்றிருக்கும் பெருமாளே.

உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காணவியலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அந்த இரத்தினம் வீசும் ஒடியாகவும் உயிர் இடம்பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிலமாகவும் அந்த நற்கதியை நோக்கிச் செலுத்தும் விதியாகவும் விளங்கும் குகமூர்த்தியை தேவரீர் குருமூர்த்தியாக இருந்திலே வந்த அதியேனுக்கு

வைகாசி விசாகம் அன்று சிவபெருமானின் திருநெற்றிக் கண்களில் இருந்து தோன்றிய ஆறு திப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக உருவு எடுத்து பின்னர் பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஆறுமுகன் ஆனா என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த நாள் முருக பக்தர்களுக்கு மிக உயர்ந்த புனித நாளாகும்.

முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் வாகனம் என்பது அனைவருக்கும் தெரியும். பறவைகளில் மிக அழகானதும் சாதுவானது மயில். பத்மா சூரனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் கொடியாக மாற்றி தன் அருகிலேயே வைத்து கொண்டார். அழகான சாதுவான மயிலை வாகனமாக வைத்து கொண்டார். அதன் தத்துவம் ஆன்மீக அருளையும் தெளிவை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதாவது அசுரனான பத்மாசுரனின் உடலைதான் மயிலாக மாற்றினார். அசுர குணத்தோடு இருந்தாலும் முருகப்பெருமானிடம் வந்ததும் சாந்தமானதைப் போல முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவரை சரணடையும் போது மன அமைதியும் சாதுவாகவும் மாறி வாழ்க்கையில் நிம்மதியே தரும். அது மட்டுமில்லாமல் மழை வருவதே முன்கூட்டியே தன் அடைய தொகையை வெறுத்து நடமாடி உணர்த்துவதுகிறது. மழை என்பது அனைவருக்கும் பொதுவாகவும் செழிப்பை தரக்கூடிய ஒன்று. மேலும் அதன் இர காணது தீக்காயத்திற்கு மருந்திட பயன்படுகிறது. தீக்காயத்தையே விரைவாக குணமாகக்கூடிய மயில் இறகு தீய சக்திகளை விரத்தக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. மயிலின் குரலில் உரிணங்கள் அனைத்திற்கும் ஏதேனும் ஒரு குறையுண்டு என்பதை காட்டும் விடமாக இருக்கிறது.

முருகப்பெருமானின் கிரிய சக்தியாக தேவ யானையும் இச்சா சக்தியாக வெள்ளியாரும் அமைந்திருக்கின்றனர். மூன்றாவது சக்தியான ஞான சக்தி முருகப்பெருமானின் அன்னையார் அருளிய வேளாகும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தன் கையில் வேல் ஏந்தியிருப்பார். அவர் ஏந்தியிருக்கும் வேல் மேற்பகுதியில் மிக கூர்மையாகவும் இடையில் அகலமாகவும் முடிவில் அடமாகவும் இருக்கும். கூர்மை அறிவானது கூர்மையாக இருத்தல் வேண்டும், இதிலும் தெளிவாக இருக்க வேண்டும். மொக்கையான எண்ணம் வேளானது அகலம் மிகவும் அகன்ற எண்ணம் இருக்க வேண்டும். அனைத்தையும் விரிவான பார்வையில் நோக்க வேண்டும், குறுகிய எண்ணம் கூடாது. அடம் எதிலும் ஆண்ட எண்ணமும் அறிவும் தேவை. ஏதை கற்றாலும் அடமாக கற்க வேண்டும், மேலோட்டமான எண்ணமும் அறிவும் பயன்படாது.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kimchi Mauritius.
2: Namaskar.
3: Shrotalandariki Hrudayapurvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum Vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
7: வருள் என்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கடிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 kHz மத்தி அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் முருகனை போற்றும் பாடலும் என்னிசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முருக பக்தர்களை, வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு முருகனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உள்நாட்டு கலைஞர் குலகன் முனிசாமி அவர்கள் பாடிய, முருகனை பற்றி பாடிய இந்த பாடலை கேட்கலாம்.

முருக பக்தர்களே, முருகப்பெருமான் இந்த உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வந்த இறைவனாவார். உலகத்தை காக்க வந்த இறைவன். உலகம் என்பது என்ன? உலகம் என்பது இந்த உயிர்கள் வாழ்கின்ற இந்த பூமண்டலமானது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் காக்க வந்த இறைவன் முருகப்பெருமான். ஆறுமுக சுவாமி விருத்தத்தில் ஆறுமுகமும் பன்னிரண்டும் கையும் வேலும் அலங்கார ஆபரணம் மறிந்த மார்பும் திருமுகமும் வெண்ணீரும் துணைந்தமையும் ஜகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா, இந்த ஜகத்தையெல்லாம் ஆளும் வல்லமையுடைய முருகப்பெருமான் நமக்கு அருள் தர வருவார், வருகின்றார்.

முருக பக்தர்களே, வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு முருகனை போற்றும் சிறப்பு பாடலை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. இந்த பாடலை குறிப்பாக அன்பு மக்களை உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி விஜய் அவர்கள் பாடிய குட்டி ஸ்டோரியுடன் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.